வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

I see.

ಮಾಡಿ ಮನ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்களுக்கு கேட்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றாள், அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலோ.
1: அருகில் வந்தாள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோம்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

நிகழ்ச்சியில் ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு, வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழ

காட்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

பாடி பறந்துட்ட படருவான குயிலும் பாடி பறந்துட்ட படருவான குயிலும் ஆடி நடமிட்ட அழகான மயிலும் பாடி பறந்துட்ட படருவான குயிலும்

0: அவளில் யார் சொல்லுவார் நிலவே நிலவே நிலவே.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரித்து தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

கேட்டுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

அந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அந்த மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா? அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா?

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்த ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்த ராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அவி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருவது உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலனாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா. நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமதுரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பரவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோளங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோளங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

அடுத்து நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்.

அடுத்தவரின் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ் குரலில் வருகிறது.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை.

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காத என்னை தடுக்காதே, பழுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

இசைக்கோலங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

கனிகை வெட்டி மண்ணு குழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகை வெட்டி மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் மதிலு வச்சு

0: மடி
1: அட காடு வளஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் கையுங்காலும் தானே மிச்சம்
0: நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம் நாடு நலம் பெறும் திட்டம்
1: நன்மை புரிஞ்சிடும் திட்டம்

பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

வெளியேற்றிக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்ட

நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை. ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை. பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை. பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதை இல்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

தனிலை சொல்வதற்கு பரமனுக்கோ உருவமில்லை. படி சுமந்து

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

ना

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றால், அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலும்.

இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் அன்றோ.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழக தெரியும்.

அலங்கரிக்க. அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினாறு.

கதையே வாராயோ வெண்ணிலா, கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலா, அகம்பாவம் கொண்ட சதியா.

மதிப்பகலாம் வெளிவேகம்.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்

பாடி பறந்துட்ட படர்வன குயிலும் பாடி பறந்துட்ட

0: சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே நிலவே நிலவே.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது சேவல் இங்கே பயந்து ஓடுது.

கேட்டுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்த ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்த ராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அவி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருவது உங்கள் உள்ளம் கவர்ந்த இசை கோலங்கள். இன்றைய இசை கோலங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசை கோலங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமதுரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பரவே என்ன தவம் செய்து விட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசை கோலங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசை கோலங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்.

அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க.

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, தழுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

ஓட்டு சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீச இருப்பதே மறந்து இருந்துட்டேன். தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன்.

அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

கனிகை வெட்டி மண்ணு குழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகை வெட்டி மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம் கிட்ட நெருங்குது நேரம் அவர் பட்ட

இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து

ஓடி வந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை, ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை, பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை, பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதை இல்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

வந்தால் அதை பிழைய

வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய சந்துஷா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிற

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருவது. உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமதுரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரியில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசை கோலங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசை கோலங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

பத்து நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்

அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, பழுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

ஓட்டு சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீச இருப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், வீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம்

இசைக்கோளங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே.

அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

கனிகை வெட்டி மண்ணு குழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகை வெட்டி மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் மதிலு வச்சு

பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டு

ஓடி வந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை, ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை, பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை, பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதையில்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

பார்த்த நிலை சொல்வதற்கு பரமனுக்கோ உருவமில்லை. படி சுமந்து செல்ல

வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய சந்துஷா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிற

காலத்தில் இவ்வாறு குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கி இருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காப்பித்தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காப்பித்தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார்.

0: சரி, கரட்டை தொட்டுப்பர் தொப்படி இருக்குது என்று கேட்டார் தயார். தொட்டுப்பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று மகள் கூறினாள். முட்டியை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெயர் அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க ஒன்றாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரித்தான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகிறோம் என்பதில் தான் விடியமே இருக்கிறது என்று தாயார் கூறினார். உடனே மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது. கண்களை துடைத்துக் கொண்டாள். கமலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. முகத்தில் தெளிவு பிறந்தது. நேயர்களே, எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள்.
1: முத்தாரத்தில் நேயர்கள் குட்டி கதை கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இவ்வாறு முத்தாரத்தின் குட்டி கதைகள் தொடர்வது தெரிந்து கொள்ளுங்கள். நம் கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது. வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க கூடும். மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தோழியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்க கூடாது. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்க விடக் கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்து அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும் ஊடுருவுவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வழியில் சொந்தம் என்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாக போவதில்லை. அழும்பரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். சேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபெறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும்.

0: ஒன்று நண்பர்கள், மற்றது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். ஒரு ரூபா ஆனாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நிலைமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல் தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய்க் காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பியை மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் புரிந்தவர் என்று யாருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்டால் நான் தான் என யாராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெருமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கலங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும் அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லை எனில் அவசரமற்ற வேலைகளில் ஒரு நபருக்கு இரு தடவைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவிடும் பல வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்து விடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எறிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிற பறவை முனி அம்மா.
1: அன்றைய கட்டபொம்முவை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியான், கரிமேட்டு கருவாயன், சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன்.

0: இருத்தா, ஏமா எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பாக்காம பணம்னு பணம்னு பாக்காம எவ்வளவு நாங்க காய செலவழிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அரே எங்க கோல பெரிய கோல சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 ஆறு மண் கொட்டலாமா?
1: அரே அந்த கடைக்கு எப்படா சாமி?
0: சரி,
1: அரே உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மார்கள் ஒருபானதான் பொங்க வைப்பாங்க.
0: எங்க ஆத்தா எங்க அம்மா எல்லாருமே ஒருபானதான் அப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: ஏழு பானைக்கு மேப்பான பொங்கு சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பீங்க?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? எங்கெல்லாம் அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடா வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி புதைச்சிருவோம் சாமி.
0: நீங்க
1: எங்க குளம் பெரிய குளம்.
0: ஓ அப்படியா?
1: ஆஹ்.

0: திங்க மாட்டேங்க கோழிக்கறி.
1: அரே ஏசாமி கேள்சாமி, அந்த தம்பியே கேள்சாமி.
0: ஆமா, ஏன் திங்க மாட்டேங்க கோழிக்கறி?
1: அப்படியா? உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம் தம்பி?
0: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
1: ஆமா
0: ஆமா. எங்க வீட்டுக்கு
1: யாரு விருந்தாளி வந்திருக்கா சாமி?
0: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
1: உங்க மாமியா வந்துச்சா?
0: ஆமா.
1: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
0: எங்க மாமியா வந்துச்சா? காலையில ரெண்டு முடி அரிசிய போட்டு
1: சரி
0: நல்லா ஆட்டி
1: சரி
0: தோசையும் இட்லியும் சுத்து
1: அர சொல்சாமி
0: சுட்டு வச்சேன். என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு.
1: சாரி
0: மத்தியானம்
1: சாரி
0: நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி
1: வச்சிருந்தேன்.
0: அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: நல்லா இருக்கு சாமி.
0: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: இது எப்படி சாமி?
0: காலையில விடுதிச்சு பாருங்க, இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு. அங்க போய் சாணிய கொட்டிச்சா, கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த புண்ணாலந்த அந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு புண்ணாலே போயிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கறி திங்க.
1: கோழி கறி மாட்டிக்கிறோம்.

0: ஏமா, உங்க பொண்டு புள்ளியா அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அரசாமி, காலையில எழுந்திருச்சு
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சேர கூடுதல் சேர்க்க மாட்டேங்க சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழி ஒரு 20 நாள் சுத்தி வந்தான்.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும் பாத்தீங்களா
1: சாமி. நம்ம மான மரியாதை எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டையில் பெண்களை அடைய வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்ட சொல்லி வாங்கிட்டு போயிருங்க.

0: முப்பது முத்து சேர்த்து வைத்திருந்தேன். அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள்
1: பறவை முனியம்மாவின் பாடலை தொடர்ந்து முத்தரத்தை இலங்கிரிக்க வருவது மருத்துவ தகவல்.
2: அலட்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள் முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலட்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது.
1: வெண்டைக்காயம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நீயர்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற சுகி சிவம் அவர்கள்.
3: எழுதுறமும் அதே மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க, புகழுக்காக எழுதுகிறவர்கள். பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பத்திரிகையில இருந்து சன்மானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க புகழுக்காக எழுதுகிறவர்கள், பணத்திற்காக எழுதுகிறவர்கள். இது வந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புத்தகம் வித்து காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறதுக்காக இந்த நம்ம புத்தகம் தான், அதோட என்ன கவர்ச்சி எல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சீமிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறோம். ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அது அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படிப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்க ரொம்ப பெரிய சுமைய ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தான் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புஸ்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே வச்சிருக்காரு. ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் மேலேயும் போட்டிருக்காரு, கீழே அவர் பாட்டு கண்டி பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா முன்னாடி இருந்ததெல்லாம் எவனுக்கு திருந்தாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு திருந்தாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறார், புஸ்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க, எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள், இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு ஒரு சிறப்பு காட்சம். ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவன் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துட்றேன். அந்த புஸ்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும், தோ பரமசிவனுடைய எழுத்து. எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவளுடைய புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம். பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தினம்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். உலகில புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆறு நீங்க முடிச்சாலும் திங்க முடியும், சொல்ல சொல்லையாலும் திங்க முடியும். அதே மாதிரி புத்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புத்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை. சரி, எழுத்தாளனா இருக்கிறா, எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல. நான் உண்மை சொல்லணும்ல, அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளர் சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம், அரு ராமநாதன் உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அரு ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு, பிரேமா பிரசுரம் அவரோடது. அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன், டி கே பகவதி, டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்கப்போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அரு ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளியில கரெக்டா அரு ராமநாதன் வீட்டுக்கு வந்துடுவார். இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன் அப்போ. அவர் சொன்னாரு, சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி நான் இந்த ராஜராஜ சோழன் எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்துல, பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும். எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை, நாம எவ்வளவு சொல்லி இல்லி பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒன்றும் முடியல. இந்த கடைசியில் நான் ராஜராஜ சோழன் எழுதுனா அது அவ்வளவு தகவல் போட்டு போட்டுச்ச ஒழிய எனக்கு அதில் ஒண்ணுமே பணம் வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முக ஆட்சியில் சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு என்ன ரேட்டு கேட்கறீங்க அப்படின்னு பேசுனேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொடகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லா விளம்பரம் பண்ணேன், இதுவரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன். என் மனசுல அப்பதான் பச்சுன்னு விட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு, அப்ப அரு ராமநாதன் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும், அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளனாக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனே பதிப்பகர உரிமையாளராகவும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. எல்லா உண்மைகளையும் நான் சொல்லணும்ல, எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு குடும்பம்னா ஒரு 10 வயசுக்கு குடும்பம் அப்படின்னா நான் வந்து என் புத்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு எழுத்தாளன் அறந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியை வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இதை மனசுல வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்க இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுற சில பேருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரர்களுக்கு எழுதுறவனுக்கு ஏதோ ரெண்டு வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்தில் இருக்கு. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு அது வெகுஜன பத்திரிகை எழுதுகிற எழுத்தாளர்னா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? அதாவது எங்களே சொல்லலாம், இவர் வந்து முறையா தமிழ் படிச்சுட்டாரா இவர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படிச்சா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? புரியவே இல்லை. இப்ப என்ன படிச்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ்லயே டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழ்ல பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சார் என்னோட புஸ்தகத்தை வச்சு 3 பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புஸ்தகத்தை வச்சு தீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிடுச்சு. 3 பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனதான் இருந்து எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது சார். நான் இது கொடுத்து எனக்கு ஒண்ணு ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்ப என்ன மரியாதை இருக்கு? எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன்னு சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக அகாடமி இந்த மாதிரி உட்கார்றாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவன்லாம் ஒரு கிளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்ற உன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால ஒன்னு தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவன எல்லாம் ஒன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும். நான் சொல்றேன், நான் ஒன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல் ஒன்னு வேணும் இல்ல, யார்கிட்ட கேட்டா தெரியுங்களா? அப்ரூவல் வேணும் இல்ல, வாழ்ந்தான் மீனாட்சி அம்மன் கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாள் பெரிய ஸ்காலர், மகாவித்வான் மீனாட்சிந்திரம் இல்ல. அவர் வீட்டுல போய் தயவுசெய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து 1000 கொடுங்க, முன்னோடி 1000 வாழ்த்து, வாழ்த்து 1000 கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சிந்திரம் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சிந்திரம் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு 1000 கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லைன்ட்டு. ஐ நாட் அக்ரி, கொடுக்கிட்டு எப்படி எடுத்துக்க முடியும்? கண்டிப்பாரு இவருக்கு காமரன் பாடுற பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வந்து திணையில உட்காந்துட்டார். தான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். 10 நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புல்லு செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் சேர்ந்துட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் ஆ ஆ எல்லாரும் தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சித்தன் பிள்ளை வெளியில வந்து இப்படியே பார்த்தார். ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களை எல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. உன்னுடைய தமிழ் இவர்களை எல்லாம் தொடுகிறது என்றால், உன்னுடைய தமிழ் இவர்களை எல்லாம் தொடுகிறது என்றால் நான் உன்னை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரம் 1000 எழுதி தருகிறேன் பா. அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் ரொம்ப கீழா போயிட்டான்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த புஸ்தகம் ஓசி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது என்ன அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போனுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி பேச்சுல வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயங்கள் எவரை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவர் சும்மா சாதாரண ஜனங்க கைத்தட்ட மாதிரி என்ன பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒன்னும் ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா தவறு. பாமர மக்களையும் தொடக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்தில் வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துக்காம கூட போலாம். ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுனா என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? 1, 2, 3, 4, 5, 6 இந்த காரணம், இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது, மேடையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா நாலு பேர் சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா, நீங்க சொல்லாதேன்னு சொல்றது உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு, இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு, எவனுமே உன கூப்பிடல எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான் இதை சொல்லாதே அப்படின்னா, அப்படி சொல்ல உனக்கு என்ன ரைட் இருக்கு? உங்களுடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்தில இருந்தா மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப உதாரணம் சொல்லுவாங்களே, வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருப்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்தில் அறிவிக்க வந்த பேர் அருளால். சரி, அவர் எழுதின திருவருட்பாவை திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுகநாதருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுகநாதர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுகநாதர். தப்பே கிடையாது, நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன், ஆறுமுக நாவலருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல, நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னொரு நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்ன பார்த்தீங்க, முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறு, கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போட்டது தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியில இருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன், நீ என்ன சொல்லணும் இல்லையா? அது வந்து இந்த கால் நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியில இருந்து இப்படி இருந்தது, இது வந்து சார்ந்து இருக்கு, அப்படிதான் பேசணும். அப்ப என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற, ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ? பேஸ்புக் அது இதுன்னு இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: உனக்கு
1: எனவே இந்த உலகத்தினுடைய நோக்கம் பாடுவது.
2: தொடர்வது இஸ்லாமிய நற்சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்தாரம். போதோ,
1: இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத்தியாக வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்து கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போய் இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்திலே எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட, மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகள். மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத்தி ஆபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர்த்த, அவர் ஒரு பெரியவர், பெரிய தீந்தாரு. அவர்த்த கேட்டாரு, இந்த ஜனாதா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருங்க, கேட்டாரு இது யாருங்க. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்ன, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைஞ்சு போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நான் வச்சுக்கேன். சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர்கிட்ட தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களா, எனக்கு என்ன விளங்கல, என்ன இவ்வளவு கோபம் பதில் சொன்ன. அவர் சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன, நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா, நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா. அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும்போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொருங்கல, ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்பமே, இருப்பாங்களா யாராவது? சோழர்களே, எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துஆ ஓதிவிட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்கும், அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரௌலா ஷரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரௌலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர்னா யார், வேற யாரையும் நான் சொல்ல என்ன வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே, இந்த போய் கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை, இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள், ரூஹ் திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹ் கபரில் கொண்டே வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டே வச்சவுடன் திரும்ப ரூஹ் விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும்போது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கேரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மன் ஹாதர் ரஜுல், இவர் யார், ரசூலுல்லாவை கார்த்திக் என்று கேட்பார்கள். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மன் ஹாதர் ரஜுல், இவர் யார், யார் அவரை, அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை, யார் அவர்களைப் போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் யார் என்று புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யார் என்று புரியாது. யார் அவர்களைப் போல் நடந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆதா நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி, வஸல்லம் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்கலட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிக லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரியை வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரியை வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களை, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேன் என்கிறது. என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் எதிர இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள், அவர்கள் அதிலே சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி
2: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வர முத்தாரம். மீண்டும் அடுத்த வாரம் உத்தரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம். நான்

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருவது உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலனாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமதுரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோளங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோளங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல் இது. பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே, பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்.

0: சமரசம் குலாவும் நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே.
1: அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ் குரலில் வருகிறது

கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்த

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காத என்னை தடுக்காதே, பழுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

இசைக்கோளங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து

ாலே எடுப்பவர் யாரும் இல்லை. பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை. பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை. பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளை சொன்னார்.

ஓடி வந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை, ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை, பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை, பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதை இல்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய சந்துஷா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிற

சம்சாரத்தில் இவ்வாறு குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கியிருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காபி தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அது கேரட், அடுத்தது முட்டை, இது காப்பி என்று கூறினாள் மகள். சரி, கேரட்டை அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார்.

என்று மகள் கூறினாள். முட்டியை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல்லு என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெயர் அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க ஒன்றாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரித்தான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகிறோம் என்பதில் தான் விடியமே இருக்கிறது என்று தாயார் கூறினார். உடனே மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது. கண்களை துடைத்துக் கொண்டாள். கமலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. முகத்தில் தெளிவு பிறந்தது. நேயர்களே, எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். முத்தாரத்தில் நேயர்கள் குட்டி கதை கேட்டீர்கள். நேயர்களே, இவ்வாறு முத்தாரத்தின் குட்டி கதைகள் தொடர்வது தெரிந்து கொள்ளுங்கள். நம் கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது. வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க கூடும். மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தோழியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்க கூடாது. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்கவிடக் கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்தே அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும் ஊடுருவுவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வழியில் சொந்தம் என்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாக போவதில்லை. அலும்பரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். சேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபெறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஒன்று நண்பர்கள், மற்றது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும்.

0: ஒரு ரூபா ஆனாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நிலமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல்தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய் காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பியை மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் புரிந்தவர் என்று யாருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்டால் நான் தான் என யாராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெறுமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கலங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும் அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லையெனின் அவசரமற்ற வேலைகளில் ஒரு நபருக்கு இரு தடவைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவிடும் பல வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்து விடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எறிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிற பறவை முனி அம்மா.
1: அன்றைய கட்டபொம்மை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியால் கரிமேட்டு கருவாயன் சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன். மஞ்சள் மலான்.

0: இருத்தா, ஏமா எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பாக்காம பணமுன்னு பணமுன்னு பாக்காம எவ்வளவு நாங்க காய செலவழிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அரே எங்க கோல பெரிய கோல சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 ஆறு மண்ணு கொட்டலாமா?
1: அரே அந்த கடை இங்க எவ்வளவு சாமி?
0: சரி,
1: அரே உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மார்க்கு ஒரு பானதான் பொங்க வைப்பாங்க.
0: எங்க ஆத்தா எங்க அம்மா எல்லாருமே ஒரு பானதான் வைப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: 7 பானைக்கு மேப்பான பொங்கு சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பீங்க?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? எங்கெல்லாம் அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடா வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி புதைச்சிருவோம் சாமி.
0: நீங்க
1: எங்க குளம் பெரிய குளம்.
0: ஓ அப்படியா?
1: ஆஹ்.

0: மாட்டேங்க கோழிக்காரி.
1: அரே ஏசாமி கேசாமி, அந்த தம்பி கேசாமி.
0: ஆமா, ஏன் திங்க மாட்டேங்க கோழிக்காரி?
1: அப்படியா? உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம் சாமி?
0: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
1: ஆமா
0: ஆமா. எங்க வீட்டுக்கு
1: யாரு விருந்தாளி வந்திருக்கா சாமி?
0: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
1: உங்க மாமியா வந்துச்சா?
0: ஆமா.
1: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
0: எங்க மாமியா வந்துச்சா? காலையில ரெண்டு முடி அரிசிய போட்டு
1: சரி
0: நல்லா ஆட்டி
1: சரி
0: தோசையும் இட்லியும் சுத்து
1: அர சொல் சாமி
0: சுட்டு
1: வச்சேன்.
0: என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு.
1: சாரி
0: மத்தியான
1: சாரி
0: நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்த.
1: ஆமா.
0: அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: அர நல்லா இருக்கு சாமி.
0: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: இது எப்படி சாமி?
0: காலையில விடுஞ்சிச்சு பாருங்க. இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு.
1: சாமி
0: அங்க போய் சாணிய கொட்டிச்சா. கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பின்னால அந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு பின்னாலேயே போய்கிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கடிச்சிங்க.
1: சாமி கோழி கட்டவே மாட்டேங்கிறோம்.

0: ஏமா, உங்க பொண்டு புள்ளியா அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அரசாமி, காலையில எழுந்திருச்சு,
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு,
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க,
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சாரி கூடுதல் சேர்க்க மாட்டேங்க சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான்.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும்
1: சாமி. நம்ம மான மரியாதை எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டையில் பெங்களை அடை வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்டு சொல்லி வாங்கிட்டு போயிருங்க.

0: முத்தாரத்தில் முப்பது முத்து சேர்த்து வைத்திருந்தேன். அதன் முன்னும் பின்னும் தங்கக் கோடுகள் போல்.
1: பறவை முனியம்மாவின் பாடலை தொடர்ந்து முத்தாரத்தை அலங்கரிக்க வருவது மருத்துவ தகவல்.
2: அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள், முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது.
1: வெண்டைக்காயும் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நீங்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற சுகிசிவம் அவர்கள்.
3: எழுதுறமும் அதே மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க, புகழுக்காக எழுதுகிறவர்கள். பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பத்திரிகையில இருந்து சன்மானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க புகழுக்காக எழுதுகிறவர்கள், பணத்திற்காக எழுதுகிறவர்கள். இது வந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புஸ்தகம் வித்து காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறதுக்காக இந்த நம்ம புத்தகம்னா அதில் இந்த கவர்ச்சியெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரியான சீமிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறாங்க. ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அதை அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்க ரொம்ப பெரிய சுமைய ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தான் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புஸ்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே வச்சிருக்காரு. ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. எவனுக்கு திருநாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரியும், நான் எதை படி கொடுத்தேன்னு. அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. புஸ்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க, எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள், இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு ஒரு சிறப்பு காட்சம். ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவன் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துறேன். அந்த புஷம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புஷத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும். தோ பரமசிவனுடைய எழுத்து எந்த பக்கத்தை திருப்பினாலும் எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவளுக்கு புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். பெருசா இருக்கு, அப்புறமா படிக்கலாம். பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தினந்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். உலகில புஷத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆறு நீங்க முடிச்சா திங்க முடியும், சொல்ல சொல்லையாதான் திங்க முடியும். அதே மாதிரி புஸ்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புஸ்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை. சரி, எழுத்தாளனா இருக்கிறான், எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல. நான் உண்மை சொல்லல, அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளன சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம் அருள் ராமநாதன், உங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அருள் ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு. பிரேமா பிரசுரம் அவரோடது, அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன். டி கே பகவதி, டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்க போர்டு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அருள் ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு, தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளியில கரெக்டா அருள் ராமநாதன் வீட்டுக்கு வந்துருவார். இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன் அப்போ. அவர் சொன்னாரு, சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி, நான் இந்த ராஜராஜ சோழன் எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்துல, பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது ஒன்னும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும். எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை, நானும் எவ்வளவு சொல்லி இல்லை பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒண்ணும் முடியல. இந்த கடைசியில நான் ராஜராஜ சோழன் எழுதினா அது அவ்வளவு தகவல் போட்டு போட்டுச்ச ஒழிய எனக்கு அதுல ஒண்ணுமே பணம் வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முகன் ஆட்சியில சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு, என்ன ரேட் கேட்கறீங்க அப்படின்னு பேசுனேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொட்டகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லா விளம்பரம் பண்ணேன், இது வரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன். என் மனசுல அப்பதான் பச்சுன்னு விட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு, அப்ப அருராமநாதர் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும், அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளனாக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனே பதிப்பக உரிமையாளராகவும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. எல்லா உண்மைகளையும் நான் சொல்லணும்ல, எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா, ஒரு பட்டு வேஷ்டி கொடுங்க அப்படின்னா, நான் வந்து என் புஸ்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் இருந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியை வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இது மனசுல வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்கு இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுற சில பேருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கிறதாகவும், பாமரர்களுக்கு எழுதுறவனுக்கு ஏதோ ரெண்டு வால் முளைச்சிருக்கிறதாகவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்தில் இருக்கு. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு அது வெகுஜன பத்திரிகைகள் எழுதுற எழுத்தாளர்னா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? என்னோட புத்தகத்தை வச்சு 3 பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புத்தகத்தை வச்சு தீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிடுச்சு. 3 பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனா இருச்சு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது சார். நான் இது கொடுத்து எனக்கு ஒன்னும் ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன் சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக கடமை இந்த மாதிரி உட்காடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவன்லாம் ஒரு கிளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்றா உன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால உன்னை தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவன் எல்லாம் உன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும், நான் சொல்றேன், நான் உன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான் மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல் ஒன்னு வேணும் இல்ல, யாருக்கு கேட்டா தெரியுங்களா அப்ரூவல் வேணும்னு? வாழ்ந்து மீனாட்சி முருகன் போயிட்டு போய் கேட்கிறாரு. ஏன்னா ஒரு ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாழ் பெரிய ஸ்காலர் மகாவித்வான் மீனாட்சி முருகன் இல்ல, அவர் வீட்டுல போய் தயவு செய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து 1000 கொடுங்க, 300 1000னா வாழ்த்து, வாழ்த்து 1000 கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சிந்திரம் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் கர்த்தனை கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சிந்திரம் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு 1000 கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லை. ஐ நாட் அக்ரி, குறிப்பிட எப்படி ஒத்துக்க முடியும்? பண்டிதர் அவரு இவருக்கு காமரன் பாடுற பாட்டு குறிப்பிட முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வீட்டு திணியில உட்காந்துட்டு தான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார். பாட ஆரம்பிச்சார். 10 நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புள்ளி செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் சேர்ந்துட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் எல்லாரும் தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சித்திரம் பிள்ளை வெளியில வந்து இப்படி பார்த்தார். ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களை எல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை, உன்னுடைய தமிழ் இவர்களை எல்லாம் தொடுகிறது என்றால், உன்னுடைய தமிழ் இவர்களை எல்லாம் தொடுகிறது என்றால் நான் உன்னை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரம் 1000 எழுதி தருகிறேன். அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் இன்னும் ரொம்ப கீழா போயிட்டான்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்ட அந்த புஸ்தகம் ஒஸ்தி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது என்ன அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது பெரிய சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போகணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி பேச்சில் வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயங்கள் எவரை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது பெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவருக்கு சும்மா பாதான ஜனங்க கை தட்டுற மாதிரி என்ன பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒண்ணு ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா தவறு. பாமர மக்களையும் தொடக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்தில் வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துக்காம கூட போலாம். ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுனா என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? 1, 2, 3, 4, 5, 6 இந்த காரணம், இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது, மேடையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அது பேர் சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா நீங்க சொல்லாதேன்னு சொல்றது. உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு, இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு. எவனுமே உன்னை கூப்பிடல, எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான், இதை சொல்லாதே அப்படின்னா அப்படி சொல்ல உனக்கு என்ன ரைட் இருக்கு? உங்களுடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்திலிருந்து தான் மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப உதாரணம் சொல்லுமாங்கல்ல, வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருப்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்தில் அறிவிக்க வந்த பேர் அருளாளர். சரி, அவர் எழுதின திருவருட்பாக திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுகநாதருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுகநாதர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுகநாதர். தப்பே கிடையாது, நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன், ஆறுமுக நாவலருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல, நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னொரு நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்ன பார்த்தீங்க, முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறுன்னு கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போட்டான்னு தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியனும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியிலிருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன், நீ என்ன சொல்லணும் இல்லையே? அது வந்து இந்த கால் நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியிலிருந்து இப்படி இருந்தது, இது வந்து சார்ந்து இருக்கு, அப்படிதான் பேசணும். அப்ப என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற, ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ? பேஸ்புக் அது இது இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: தொடர்வது இஸ்லாமிய நற்சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்தாரம்.
1: போதும், இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத்தியாக வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போயிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, சோதரிகள். மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத்தி ஆபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர், அவர் ஒரு பெரியவர், பெரிய தீண்டாரு. அவர்த்த கேட்டாரு, இந்த ஜனாதா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருங்க, கேட்டாரு இது யாருங்கன்னு. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்ன, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைந்து போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கேன். சரி, முடிஞ்சு வச்சு ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர் தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களா, எனக்கு என்ன விளங்கல, என்ன இவ்வளவு கோபமா பதில் சொன்ன. அப்ப அவர் சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன, நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா, நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா. அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும்போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொருங்கல, ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே, இருப்பாங்களா யாராவது? சோழர்களே, எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துவா ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்கும், அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரௌலா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரௌலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர்னா யார், வேற யாரையும் நான் சொல்ல என்ன வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே இந்த போய்கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள், ரூஹு திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹு கபரில் கொண்டு வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டு வச்ச உடனே திரும்ப ரூஹு விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கீரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மனஹாதர் ரஜில், இவர் யார், ரசூலுல்லாவை காட்டிக்கென்று கேட்பார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மனஹாதர் ரஜில், இவர் யார், யார் அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை, யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் யாருங்க புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யாருங்க புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஹாதா நபிகி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்கலட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரிலே வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலே வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார், ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஏனே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேனே தவிர, என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் இதில் இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள். வைதா சீக்க பலன் தூக்கிஷ, அவர்கள் அதில் சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல
0: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வரமுத்தாரம். மீண்டும் அடுத்த வாரம் முத்தாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம் நான்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

0: ஆசை
1: அன்பு

中国。

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே, நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்களுக்கு கேட்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றாள், அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலும்.
1: அருகில் வந்த

இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோம்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை என்னமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

நிகழ்ச்சியில் ஆனந்த ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழகத்தே.

அலங்கரிக்க. அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினாறு.

நடிப்பதெல்லாம் வெளிவேகம்.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

பாடி பறந்துட்ட படர்வன குயிலும் பாடி பறந்துட்ட

0: சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே நிலவே நிலவே.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்பனே நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்தராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்தராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய சந்துஷா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிறேன்.

0: காலத்தில் இவ்வாறு குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கி இருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காபி தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அது கேரட், அடுத்தது முட்டை, இது காப்பி என்று கூறினாள் மகள். சரி, கேரட்டை தொட்டுப்பார், எப்படி இருக்குது என்று கேட்டார் தாயார். தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று மகள் கூறினாள். முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெற அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க ஒன்றாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரித்தான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகிறோம் என்பதில் தான் விடியமே இருக்கிறது என்று தாயார் கூறினார். உடனே மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது. கண்களை துடைத்துக் கொண்டாள். கமலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. முகத்தில் தெளிவு பிறந்தது. நேயர்களே, எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள்.
1: முத்தாரத்தில் நேயர்கள் குட்டி கதை கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இவ்வாறு முத்தாரத்தின் குட்டி கதைகள் தொடர்வதை தெரிந்து கொள்ளுங்கள். நம் கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது. வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க கூட. மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தோழியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்க கூடாது. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை

0: வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வாய்ப்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல் நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாற கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்க விடக் கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்து அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும் ஊடுருவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வழியில் சொந்தம் என்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாக போவதில்லை. அலும்பரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். ஜேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபெறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஒன்று நண்பர்கள், மற்றது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். ஒரு ரூபா ஆனாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நிலமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல்தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய் காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பியை மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் புரிந்தவர் என்று ஜேருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்டால் நான் தான் என ஜாராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெறுமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கலங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும் அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லையெனின் அவசரமற்ற வேளைகளில் ஒரு நபருக்கு இரு தடவைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவடம் பெற வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்து விடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எரிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிறார் பறவை முனியம்மா.
1: அன்றைய கட்டபொம்மை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியான், கரிமேட்டு கருவாயன், சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன்.
2: மஞ்சள் மலான்.

0: இருத்தா. ஏமா, எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பாக்காம, பணம்னு பணம்னு பாக்காம, எவ்வளவு நாங்க காயை செலவழிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அட, எங்க குளம் பெரிய குளம் சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 ஆறு மண்ணு கொட்டலாமா?
1: அந்த கடைக்கு எவ்வளவு சாமி?
0: சரி,
1: அட, உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மாருக்கு ஒரு பானதான் பொங்க வைப்பாங்க.
0: எங்க ஆத்தா எங்க அம்மா எல்லாருமே ஒரு பானதான் வைப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: 7 பானைக்கு மேப்பான பொங்கு சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பீங்க?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? எங்கெல்லாம் அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடா வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி பொதுச்சிருவோம் சாமி.
0: நீங்க
1: எங்க குளம் பெரிய குளம்.
0: ஓ அப்படியா?

0: திங்க மாட்டேங்க கோழிக்கறி.
1: அரே ஏசாமி கேள்சாமி, அந்த தம்பியே கேள்சாமி.
0: ஆமா, ஏன் திங்க மாட்டேங்க கோழிக்கறி?
1: அப்படியா? உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம் தாமி?
0: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
1: ஆமா.
0: எங்க
1: வீட்டுக்கு யாரு விருந்தாளி வந்திருக்கா சாமி?
0: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
1: உங்க மாமியா வந்துச்சா?
0: ஆமா.
1: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
0: எங்க மாமியா வந்துச்சா? காலையில ரெண்டு முடி அரிசிய போட்டு
1: சரி
0: நல்லா ஆட்டி
1: சரி
0: தோசையும் இட்லியும் சுத்து
1: அரை சொல் சாமி
0: சுட்டு
1: வச்சேன்.
0: என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு.
1: சாரி
0: மத்தியானம் நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்த.
1: ஆமா.
0: அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: அரை நல்லா இருக்கு சாமி.
0: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: இது எப்படி சாமி?
0: காலையில விடுதிச்சு பாருங்க, இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு.
1: சாமி
0: அங்க போய் சாணிய கொட்டிச்சா, கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த புண்ணாலந்த அந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டு புண்ணாலே போயிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கறிச்சிங்க.
1: சாமி கோழி கட்ட மாட்டேங்கிறோம்.

0: ஏமா, உங்க பொண்டு புள்ளியா அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அர சாமி, காலையில எழுந்திருச்சு
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சாரினா கூடுதல் சேர்க்க மாட்டேன் சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான்.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும்
1: சாமி. நம்ம மான மரியாதை எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டையில் பெங்களை அடைய வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்டு சொல்லி வாங்கிட்டு போயிருங்க.

0: முத்தாரத்தில் முப்பது முப்பில் சேர்த்து வைத்திருந்தேன். அதன் முன்னும் பின்னும் தங்கக் கோடுகள் போல்.
1: பறவை முனியம்மாவின் பாடலைத் தொடர்ந்து முத்தரத்தை இலங்கிரிக்க வருவது மருத்துவ தகவல்.
2: அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள், முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது.
1: வெண்டைக்காயம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நீயர்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற
3: பணத்திற்காக எழுதுகிறவர்கள் இது வந்தாதான் வாழ்க்கைய நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புஸ்தகம் விட்டு காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறதுக்காக இந்த நம்ம புத்தகம்னா அதுல என்ன கவர்ச்சியெல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சீமிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறாங்க. ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அது அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்கிற ரொம்ப பெரிய சுமைய ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தான் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புத்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே வச்சிருக்கு. ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் அந்த வேலையும் போட்டிருக்காரு, கீழே பாட்டு கண்டி பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் எவனுக்கு திருந்தாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு திருந்தாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. புஸ்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க. எழுதுறவங்க எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க? அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள். இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பு காட்சம். ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவன் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துறேன். அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன். எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும். தோ பரமேஸ்வரனுடைய எழுத்து எந்த பக்கத்தை திருப்பினாலும் எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவ்வளவு புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம். பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தினம்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். உலகில புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆறு நீங்க முடிச்சாலும் திங்க முடியும், சொல்ல சொல்லையாலும் திங்க முடியும். அதே மாதிரி புத்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புத்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை. சரி, எழுத்தாளனா இருக்கிறான், எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல. நான் உண்மை சொல்லணும்ல, அது இன்னும் அந்த நிலம் அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளன சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம், அரு ராமநாதன் உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அரு ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு, பிரேமா பிரசுரம் அவரோடது. அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன், டி கே பகவதி, டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்க போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அரு ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளியில கரெக்டா அரு ராமநாதன் வீட்டுக்கு வந்துருவார். இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன் அப்போ. அவர் சொன்னாரு, சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி நான் இந்த ராஜராஜ சோழன் எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்துல, பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது ஒன்னும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும். எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை, நானும் எவ்வளவு சொல்லி இல்லை பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒண்ணும் முடியல. இந்த கடைசியில நான் ராஜராஜ சோழன் எழுதுனா அது அவ்வளவு தகவல் போட்டு போட்டுச்ச ஒழிய எனக்கு அதுல ஒண்ணுமே பணம் வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முகாச்சியில சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு என்ன ரேட்டு கேட்கறீங்க அப்படின்னு பேசுனேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொட்டகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லாம் விளம்பரம் பண்ணேன், இது வரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன். என் மனசுல அப்பதான் பச்சுன்னு விட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு. அப்ப அரு ராமநாதர் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும். அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளன் ஆக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனே பதிப்பக உரிமையாளராகவும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. எல்லா உண்மைகளையும் நான் சொல்லணும்ல, எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா, ஒரு பட்டு வேஷ்டி கொடுங்க அப்படின்னா, நான் வந்து என் புத்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் நடந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியில வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இதை மனசுல வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்க இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுற சில பேருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரர்களுக்கு எழுதுறவனுக்கு ஏதோ ரெண்டு வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்துல இருக்கு. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு, அது வெகுஜன பத்திரிகை எழுதுகிற எழுத்தாளர்னா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? அதாவது எங்களே சொல்றாங்க, இவர் என்ன முறையா தமிழ் படிச்சுட்டாரா இவர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படிச்சா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? புரியவே இல்லை. இப்போ என்ன படிச்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ்லேயே டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழ்ல பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சார் என்னோட புஸ்தகத்தை வச்சு 3 பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புஸ்தகத்தை வச்சு தீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிடுச்சு. 3 பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனா இருச்சு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது சார். நான் இதை கொடுத்து எனக்கு ஒண்ணும் ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன்னு சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக கடமை இந்த மாதிரிலாம் உட்காடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவன்லாம் ஒரு கிளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்னு ஒன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால ஒன்ன தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவன் எல்லாம் ஒன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும். நான் சொல்றேன், நான் ஒன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான் மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல் ஒன்று வேணும் இல்ல, யாருக்கு போய் கேட்டீங்களா? அப்ரூவல் வேணும்ல. வாழ்க மீனாட்சி அம்மன் போய் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாள் பெரிய ஸ்காலர், மகாவித்வான் மீனாட்சிந்திரம் இல்ல. அவர் வீட்டுல போய் தயவுசெய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து 1000 கொடுங்க, 300 1000னா வாழ்த்து, வாழ்த்து 1000 கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சிந்திரம் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் கத்திரை கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சிந்திரம் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு 1000 கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லைன்ட்டு. ஐ நாட் அக்ரி, கொடுக்குது எப்படி எடுத்துக்க முடியும்? கண்டிப்பா பாமரன் பாடுற பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வீட்டு திணியில உட்காந்துட்டாரு. தான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். 10 நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புள்ளி செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் சேர்ந்துட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் ஆ ஆ எல்லாரும் தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சித்தன் பிள்ளை வெளியில வந்து இப்படி பார்த்தார், ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களையெல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை, உன்னுடைய தமிழ் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால், உன்னுடைய தமிழ் இவர்களையெல்லாம் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால் நான் உன்னை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரும் 1000 எழுதி தருகிறேன் வா. அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் என்னமோ ரொம்ப கீழா போயிட்டான்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த புஸ்தகம் ஒஸ்தி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது என்ன அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது பெரிய சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போகணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி பேச்சில் வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயம் எவனை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவரு சும்மா பாதான ஜனங்க கைத்தட்ட மாதிரி என்ன பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒண்ணு ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா தவறு. பாமர மக்களையும் தொடக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்தில் வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துக்காம கூட போலாம். ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுனா என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? 1, 2, 3, 4, 5, 6 இந்த காரணம், இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது, மேடையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா இப்ப சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா நீங்க சொல்லாதேன்னு சொல்றது. உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு, இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு. எவனுமே உன கூப்பிடல, எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான், இதை சொல்லாதே அப்படின்னா அப்படி சொன்ன உனக்கு என்ன ரைட் இருக்கு? உன்னுடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்தில இருந்தா மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப உதாரணம் சொல்லப்பாங்கல்ல, வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருப்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்தில் அறிவிக்க வந்த பேர் அருளால். சரி, அவர் எழுதின திருவருப்பாக திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுகநாதருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுகநாதர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுகநாதர். தப்பே கிடையாது, நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன், ஆறுமுக நாவலருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவன் நம்முடைய விரோதி அல்ல, நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவன் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னொரு நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்ன படிக்கலாம், முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறு, கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போட்டது தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியில இருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன். நீ என்ன சொல்லணும் இல்லையே, அது வந்து இந்த கால் நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியில இருந்து இப்படி இருந்தது, இது வந்து சார்ந்து இருக்கு அப்படிதான் பேசணும். அப்ப என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற, ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ? பேஸ்புக் அது இதுன்னு இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: தொடர்வது இஸ்லாமிய நற்சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தாரம்.
1: போதும், இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அண்ணா விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அண்ணா விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடலிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத்தியாக வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போயிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகள். மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத்தி ஆபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர், அவர் ஒரு பெரியவர், பெரிய தீண்டாரு. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த ஜனாசா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருங்க, கேட்டாரு இது யாருங்கன்னு. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்ன, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைஞ்சு போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கேன்னு. சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர் தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களா, எனக்கு என்ன விளங்கல, என்ன இவ்வளவு கோவமா பதில் சொன்ன. அப்ப அவர் சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன, நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா, நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா. அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும்போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொறுங்கல, ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மைய மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்பமே இருப்பாங்களா யாராவது. சோழர்களே, எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துஆ ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்கும், அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரவுலா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரவுலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர் யார், வேற யாரையும் நான் சொல்ல என்ன வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே, ஹத்தா யஸ்மா கரான் ஆலிஹிம், இந்த போய்கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும் அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை, யஜீவு மலக்கானி ஃபயூஜி லிசானிஹி, இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள், ரூஹு திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹை கபரில் கொண்டு வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டு வச்ச உடனே திரும்ப ரூஹு விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும்போது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கீரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மன்ஹாதர் ரஜில் இவர் யார், ரசூலுல்லாவை காட்டிக்கென்று கேட்பார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா ரிவாயத் எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மன்ஹாதர் ரஜில் இவர் யார், யார் அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை, யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் யார் என்று புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யார் என்று புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஹாதா நபிகி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்கலட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரில் வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரில் வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார், ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களை சகோதரர்களே, தாய்மார்களை சொல், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேனே தவிர, என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படி எல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் இதில் இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள். வைதா சீக்க பலன் தூக்கிஷ, அவர்கள் அதில் சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல
0: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வரமுத்தாரம். மீண்டும் அடுத்த வாரம் உத்தரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம் நான்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல், ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

啊，三哥。

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றாள், அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலோ.
1: அருகில் வந்தா

நேர்கள் இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோம்.

மகிழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

பின்பற்றிக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு, வேதமில்லா இதயத்தோடு, பெருமையோடு பொறுமையாக பழக.

காட்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

உரிமை தந்த கதையால் வாழ்ந்திடவே வந்த கதனால் செய்வார் நேசம் நடிப்பதெல்லாம் வெளிவேகம்.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

பாடி பறந்துட்ட படருவான குயிலும் பாடி பறந்துட்ட படருவான குயிலும் ஆடி நடமிட்ட அழகான மயிலும் பாடி பறந்துட்ட பாடி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்பமே நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்த ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்த ராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அவி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருவது. உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல், நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல், ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் தரவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோலங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோலங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

அடுத்து நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்.

0: வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே.
1: அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து, சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

வந்ததடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

ಕಟ್ಟಿ ಸುಟ್ಟ

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க.

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, பழுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

ஓட்டு சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீசை இழுப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

கனிகை வெட்டி மண்ணு குழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகை வெட்டி மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் மதிலு

0: மடி.
1: அட காடு வளஞ்சன்ன மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
0: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம்,
1: நன்மை புரிஞ்சிடும் திட்டம்.

பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து

நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை. ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை. பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை. பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதை இல்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

பார்த்த நிலை சொல்வதற்கு பரமனுக்கோ உருவமில்லை. படி சுமந்து செல்வதன்று இவனுக்கோ பாதையில்லை.

மேகங்கள் இருந்து வந்தால் அதை மழை என சொல்வதுண்டு. மனிதர்கள் திருந்தி வந்தால் அதை பிழைய

வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய சந்துஷா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிற

அதிகாரத்தில் இவ்வாறு குட்டிக்கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கியிருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காப்பித்தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அது கேரட், அடுத்தது முட்டை, இது காப்பி என்று கூறினாள் மகள். சரி, கேரட்டை தொட்டுப்பார் எப்படி இருக்குது என்று கேட்டார் தாயார். தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று மகள் கூறினாள். முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெற அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க ஒன்றாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரித்தான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகிறோம் என்பது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெற அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க

0: மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது. கண்களை துடைத்துக் கொண்டாள். கமலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது, முகத்தில் தெளிவு பிறந்தது. நேயர்களே, எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள்.
1: முத்தாரத்தில் நேயர்கள் குட்டி கதை கேட்டீர்கள். நேயர்களே, இவ்வாறு முத்தாரத்தின் குட்டி கதைகள் தொடர்வதை தெரிந்து கொள்ளுங்கள். நம் கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது. வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க கூட. மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தோழியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்க கூடாது. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கற்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கற்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்கவிடக் கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்து அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும் ஊடுருவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வளியில் சொந்தம் என்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாகப் போவதில்லை. அழும் வரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். ஜேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபெறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஒன்று நண்பர்கள், மற்றது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். 1 ரூபாய் ஆனாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நலமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல்தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய் காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பியை மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர், புரிந்தவர் என்று யாருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்ட ஆள்

0: நான் தான் என யாராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெறுமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கலங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும் அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லை எனில் அவசரமற்ற வேலைகளில் ஒரு நபருக்கு இரு தடவைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவிடும் பல வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்துவிடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எறிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிறார் பறவை முனியம்மா.
1: அன்றைய கட்டபொம்முவை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியான், கரிமேட்டு கருவாயன், சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன்.

0: இருத்தா. ஏமா, எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பாக்காம, பணமுன்னு பணமுன்னு பாக்காம, எவ்வளவு நாங்க காயை செலவிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அட, எங்க குளம் பெரிய குளம் சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 லாரி மண்ணு கொட்டலாமா?
1: அந்த கடைக்கு எப்படா சாமி?
0: சரி,
1: அட, உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மாருக்கு ஒரு பானதான் பொங்க வைப்பா.
0: எங்க ஆத்தா, எங்க அம்மா எல்லாருமே ஒரு பானதான் அப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: 7 பானைக்கு மேப்பான பொங்கும் சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பா?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? எங்கெல்லாம் அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடை வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி பொதுச்சிருவோம் சாமி.
0: நீங்க
1: அப்பா,
0: எங்க குளம்
1: பெரிய குளம்.
0: ஓ அப்படியா?

0: திங்க மாட்டேன் கோழிக்கறி.
1: அரே ஏசாமி கேசாமி, அந்த தம்பியே கேசாமி.
0: ஆமா, ஏன் திங்க மாட்டேங்க கோழிக்கறி?
1: அப்படியா? உங்க வீட்ல இன்னைக்கு என்ன விசேஷம் தாமி?
0: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
1: ஆமா
0: ஆமா. எங்க வீட்டுக்கு
1: யாரு விருந்தாளி வந்திருக்கா சாமி?
0: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
1: உங்க மாமியா வந்துச்சா?
0: ஆமா.
1: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
0: எங்க மாமியா வந்துச்சா, காலையில ரெண்டு முடி அரிசிய போட்டு
1: சரி
0: நல்லா ஆட்டி
1: சரி
0: தோசையும் இட்லியும் சுத்து
1: அரை சொல் சாமி
0: சுட்டு
1: வச்சேன்.
0: என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு
1: சாரு.
0: மத்தியான நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்தேன். அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: அரை நல்லா இருக்கு சாமி.
0: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: இது எப்படி சாமி?
0: காலையில விடுதிச்சு பாருங்க, இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு
1: சாமி.
0: அங்க போய் சாணிய கொட்டிச்சா, கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த புண்ணாலான் அந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டு புண்ணாலேயே போயிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கறிச்சிங்க.
1: சாமி கோழி கட்ட மாட்டேங்கிறோம்.

0: ஏமா, உங்க பொண்டு புள்ளியா அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அரசாமி, காலையில எழுந்திருச்சு,
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு,
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க,
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சாரா கூடுதல் சேர்க்க மாட்டேங்க சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான்னு.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும்
1: சாமி. நம்ம மான மரியாதை எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டையில் பெங்களை அடை வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்ட சொல்லி வாங்கிட்டு போயிருங்க.

0: வாரத்தில் 30 முட்டில் சேர்த்து வைத்திருந்தேன். அதன் முன்னும் பின்னும் தங்கக் கோடுகள்
1: பறவை முனியம்மாவின் பாடலை தொடர்ந்து முத்தரத்தை இலங்கிரிக்க வருவது மருத்துவ தகவல்.
2: அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள் முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது.
1: வெண்டைக்காயம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நீயர்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற
3: வாழ்க்கைய நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புத்தகம் எடுத்து காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறதுக்காக இந்த நம்ம புத்தகம்னா அதுல என்ன கவர்ச்சி எல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சீமிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறோம். ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அதை அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்கிற ரொம்ப பெரிய சுமையை ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தான் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புத்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே வச்சிருக்காரு. ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் அந்த வேலையும் போட்டிருக்காரு, கீழே பாட்டு கண்டி பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் எவனுக்கு திருந்தாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு திருந்தாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. புஸ்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள், இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு ஒரு சிறப்பு காட்சம். ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவன் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துட்றேன். அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும். தோ பரமேஸ்வரனுடைய எழுத்து எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும், ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவளுடைய புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம், பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம், பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தினம்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். உங்களுடைய புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆரஞ்சியை முடிச்சாலும் திங்க முடியும், சொல்ல சொல்லையாதும் திங்க முடியும். அதே மாதிரி புஸ்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும், குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புஸ்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை. சரி, எழுத்தாளனா இருக்கிறான், எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல, நான் உண்மை சொல்லணும்ல. அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளர் சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம் அரு ராமநாதன், உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அரு ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு. பிரேமா பிரசுரம் அவரோடது, அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன். டி கே பகவதி, டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்க போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அரு ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளியில கரெக்டா அரு ராமநாதன் வீட்டுக்கு வந்துருவார். இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன் அப்போ. அவர் சொன்னாரு, சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி, நான் இந்த ராஜராஜ சோழனை எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்துல, பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அந்த ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும். எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை, நான் எவ்வளவு சொல்லி இல்லை பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒன்றும் முடியல. இந்த கடைசியில் நான் ராஜராஜ சோழன் எழுதினா அது அவ்வளவு தகவல் போட்டு போட்டுச்ச ஒழிய எனக்கு அதில் ஒண்ணுமே பணம் வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முகன் ஆச்சியில சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு, என்ன ரேட்டு கேட்கறீங்க அப்படின்னு பேசுனேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொடகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லாம் விளம்பரம் பண்ணேன், இதுவரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன்னு. என் மனசுல அப்பதான் பச்சுன்னு விட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு, அப்ப அரு ராமநாதர் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும், அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளன் ஆக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனே பதிப்பக உரிமையாளராகவும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. எல்லா உரிமைகளையும் நான் சொல்லணும்ல, எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா, ஒரு பட்டு வேஷ்டி கொடுங்க அப்படின்னா, நான் வந்து என் புத்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் இருந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியில் வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். மனசுல வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்கு இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுற சில பேருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரர்களுக்கு எழுதுறவனுக்கு ஏதோ ரெண்டு வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்தில் இருக்கு. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு, அது வெகுஜன பத்திரிகை எழுதுற எழுத்தாளர்னா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? அதாவது எங்களே சொல்லுவாங்க, இவர் என்ன முறையா தமிழ் படிச்சுட்டாரா இவர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படிச்சா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? புரியவே இல்லை. இப்போ என்ன படிச்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ்லேயே டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழ்ல பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சார் என்னோட புஸ்தகத்தை வச்சு 3 பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புஸ்தகத்தை வச்சு தீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிடுச்சு. 3 பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனா இருச்சு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது சார். நான் இது கொடுத்து எனக்கு ஒண்ணும் ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன்னு சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக அகாடமி இந்த மாதிரிலாம் உட்காடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவெல்லாம் ஒரு கிளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்றா உன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால உன்ன தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவன் எல்லாம் உன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும். நான் சொல்றேன், நான் உன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான் மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல் வந்து ஒண்ணு வேணும் இல்ல, யார்கிட்ட கேட்டீங்களா அப்ரூவல் வேணும்? வாழ்வித்வான் மீனாட்சி அம்மன் கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாள் பெரிய ஸ்காலர், மகாவித்வான் மீனாட்சி அம்மன் இல்ல. அவர் வீட்டுல போய் தயவுசெய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து பாயிரம் கொடுங்க, முன்னுரை பாயிரம்னா வாழ்த்து, வாழ்த்து பாயிரம் கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சிந்திரம் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சிந்திரம் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு பாயிரம் கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லை. ஐ நாட் அக்ரி, கொடுக்குது எப்படி எடுத்துக்க முடியும்? கண்டிப்பாரு இவருது காமரன் பாடுற பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வீட்டு திணியில உட்காந்துக்கிட்டார். தான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். 10 நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புள்ளி செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் சேர்ந்துட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் ஆ ஆ எல்லாரும் தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சித்திரம் பிள்ளை வெளியில வந்து இப்படியே பார்த்தார். ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களையெல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை, உன்னுடைய தமிழ் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால், உன்னுடைய தமிழ் இவர்களையெல்லாம் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால் நான் உன்னை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரம் பாயிரம் எழுதி தருகிறேன் பா. அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் என்னமோ ரொம்ப கீழா போயிட்டான்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த புஸ்தகம் ஒஸ்தி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது என்ன அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போனுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி பேச்சுல வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயங்கள் எவனை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவரு சும்மா பாதாம ஜனங்க கைத்தட்ட மாதிரி என்ன பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒண்ணு ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா தவறு. பாமர மக்களையும் தொடக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்தில் வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துக்காம கூட போலாம். ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுனா என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? 1, 2, 3, 4, 5, 6 இந்த காரணம், இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது, நேரில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா இப்ப சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா, நீங்க சொல்லாதேன்னு சொல்றது, உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு, இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு, எவனுமே உன கூப்பிடல, எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான், இதை சொல்லாதே அப்படின்னா, அப்படி சொன்ன உனக்கு என்ன ரைட் இருக்கு? உன்னுடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்தில இருந்தா மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப உதாரணம் சொல்லுமாங்கல்ல, வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருட்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்துல அறிவிக்க வந்த பேர் அருளால். சரி, அவர் எழுதின திருவருட்பாவை திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுகநாதருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுகநாதர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுகநாதர். தப்பே கிடையாது, நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன், ஆறுமுக நாவலருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல, நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னொரு நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்ன முடியல, முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறு, கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போட்டது தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியிலிருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன், நீ என்ன சொல்லணும் இல்லையே, அது வந்து இந்த கால் நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியில இருந்து இப்படி இருந்தது, இது அந்த சார்ந்து இருக்கு, அப்படிதான் பேசணும். அப்ப என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற, ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ, பேஸ்புக் அது இதுன்னு இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: எனவே இந்த உலகத்தினுடைய நோக்கம் உண்டாய் பாடுங்கள்.
1: தொடர்வது இஸ்லாமிய நற்சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்தாரம். போதும்.
0: இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத்தியாக வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போயிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, சோதரிகள். மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத்தி ஆபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர்கிட்ட, அவர் ஒரு பெரியவர், பெரிய தீண்டாரு. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த ஜனாதா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருன்னு கேட்டாரு, இது யாருங்கன்னு. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்ன, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைந்து போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கேன். சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர்கிட்ட தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களா, எனக்கு என்ன விளங்கல, என்ன இவ்வளவு கோபமா பதில் சொன்ன. அப்ப அவர் சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன, நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா, நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா. அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும்போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொருங்கல, ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மைய மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே, இருப்பாங்களா யாராவது? சோழர்களே, எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துவா ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்கும், அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரௌலா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரௌலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர்னா யார், வேற யாரையும் நான் சொல்ல என்ன வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே இந்த போய்கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள், ரூஹு திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹு கபரில் கொண்டு வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டு வச்ச உடனே திரும்ப ரூஹு விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கேரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும், அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மனஹாதர் ரஜில், இவர் யார், ரசூலுல்லாவை காட்டி கேட்க கேட்பார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மனஹாதர் ரஜில், இவர் யார், யார் அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை, யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் யாருங்க புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யாருங்க புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆதா நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி செல்லும் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்க லட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரியை வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரியை வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஏனே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேன் தவிரே, என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் இதில் இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள். வைதா சீக்க பலன் தூக்கிஷ, அவர்கள் அதில் சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல
1: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வரமுத்தரம். மீண்டும் அடுத்த வாரம் முத்தாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

ஆயிடுச்சு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்களுக்கு கேட்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றாள், அன்பு தந்தாளே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாளோ.
1: அருகில் வந்தா

நீங்கள் இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் அன்றோ.

பூச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்கு ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒழிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

பாடிக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை என்னமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடி

பாடல் ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழ

முகமாறுதல் கர்நாடக வழக்கம் என்றோ கடுகடுதல் முகமாறுதல் கர்

வாழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

நடிப்பதெல்லாம் வெளிவேகம்.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

பாடி பறந்துட்ட படர்வன குயிலும் பாடி பறந்துட்ட

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்பு நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்த ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்த ராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருவது. உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

0: நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமதுரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.
1: நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்டு உத்தமன் யாரோடின்
0: குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோலங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோலங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

அடுத்து நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்.

அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ் குரலில் வருகிறது.

கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க

ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, தலுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

0: ஓட்டு சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீச இருப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன் விஷயம் புரிஞ்சுட்டேன், வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம் கலைஞ்சிட்டேன் விஷயம் புரிஞ்சுட்டேன், வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன், தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே.
1: இசைக்கோளங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே.

அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

கனிகை வெட்டி மண்ணு குழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகை வெட்டி மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் மதில் வச்சு மாளிகை கட்டி கடல்

பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து

ஓடி வந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை, ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை, பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை, பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதை இல்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய சந்துஷா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிறேன்.

சம்சாரத்தில் இவ்வாறு குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கியிருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காப்பித்தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அது கேரட், அடுத்தது முட்டை, இது காப்பி என்று கூறினாள் மகள். சரி, கேரட்டை தொட்டுப்பார், எப்படி இருக்குது என்று கேட்டார் தாயார். தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று மகள் கூறினாள். முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால்

வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க கூட. மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தோழியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்க கூடாது. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்கவிடக் கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்து அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும் ஊடுருவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வளியில் சொந்தம் என்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாகப் போவதில்லை. அழும்பரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். சேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபெறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஒன்று நண்பர்கள், மற்றது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். 1 ரூபாய் ஆனாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நிலமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல்தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய் காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பியை மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர், புரிந்தவர் என்று யாருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்டால் நான் தான் என ஜாராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெருமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கலங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும்

0: அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லையெனில் அவசரமற்ற வேலைகளில் ஒரு நபருக்கு இரு தடவைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவிடும் பல வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்து விடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எறிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிறார் பறவை முனி அம்மா.
1: அன்றைய கட்டபொம்முவை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியான், கரிமேட்டு கருவாயன், சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன். மஞ்சள் மலான்.

0: இருத்தா. ஏமா, எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பாக்காம, பணம்னு பணம்னு பாக்காம, எவ்வளவு நாங்க காலை செலவழிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அட, எங்க குளம் பெரிய குளம் சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 லாரி மண்ணு கொட்டலாமா?
1: அந்த கடைக்கு எப்படா சாமி?
0: சரி,
1: அட, உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மாருக்கு ஒரு பானதான் பொங்க வைப்பா.
0: எங்க ஆத்தா, எங்க அம்மா எல்லாருமே ஒரு பானதான் அப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: 7 பானைக்கு மேப்பான பொங்கும் சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பா?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? எங்கெல்லாம் அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடா வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி புதைச்சிருவோம் சாமி.
0: நீங்க அப்பா,
1: எங்க குளம் பெரிய குளம்.
0: ஓ, அப்படியா?

0: திங்க மாட்டேங்க கோழிக்கறி.
1: அரே ஏசாமி கேர் சாமி, அந்த தம்பியே கேர் சாமி.
0: ஆமா, ஏன் திங்க மாட்டேங்க கோழிக்கறி?
1: அப்படியா? உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம் சாமி?
0: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
1: ஆமா
0: ஆமா. எங்க வீட்டுக்கு
1: யாரு விருந்தாளி வந்திருக்கா சாமி?
0: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
1: உங்க மாமியா வந்துச்சா?
0: ஆமா.
1: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
0: எங்க மாமியா வந்துச்சா? காலையில ரெண்டு முடி அரிசிய போட்டு
1: சரி
0: நல்லா ஆட்டி
1: சரி
0: தோசையும் இட்லியும் சுத்து
1: அர சொல் சாமி
0: சுட்டு வச்சேன். என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு.
1: சாரி
0: மத்தியானம்
1: சாரி
0: நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்தேன். அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: நல்லா இருக்கு சாமி.
0: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: இது எப்படி சாமி?
0: காலையில விடுதிச்சு பாருங்க, இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு. அங்க போய் சாணிய கொட்டிச்சா, கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பின்னால அந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு பின்னாலே போயிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கறி திங்க.
1: சாமி கோழி கட்டவே மாட்டேங்கிறோம்.

0: ஏமா உங்க பொண்டு புள்ளி அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அரே சாமி, காலையில எழுந்திருச்சு
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சார் கூடுதல் சேர்க்க மாட்டேங்க சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாயி தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான்.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும்
1: சாமி. நம்ம மான மரியாதை எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டல் பெங்களை அடைய வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்ட சொல்லி வாங்கிட்டு போயிருங்க.

0: 30 முத்து சேர்த்து வைத்திருந்தே. அதன் முன்னும் பின்னும் தங்கக் கோடுகள் போல்.
1: பறவை முனியம்மாவின் பாடலை தொடர்ந்து முத்தரத்தை இலங்கிரிக்க வருவது மருத்துவ தகவல்.
2: அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள், முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது.
1: வெண்டைக்காயம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நீயர்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற
3: எழுதுகிறவர்கள் பணத்திற்காக எழுதுகிறவர்கள். இது வந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புஸ்தகம் வித்து காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறதுக்காக இந்த நம்ம புத்தகம் தான், அதோட இந்த கவர்ச்சி எல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சீமிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறோம். ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அதை அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்கிற ரொம்ப பெரிய சுமைய ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தான் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புஸ்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே அடிச்சிருக்காரு. ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் மேலையும் போட்டிருக்காரு, கீழே பாட்டு கண்டி பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் எவனுக்கு திருந்தாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு திருந்தாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. புஸ்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள், இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பு காட்சம். ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவன் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துட்றேன். அந்த புஸ்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும். தோ பரமேஸ்வரனுடைய எழுத்து எந்த பக்கத்தை திருப்பினாலும் இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவ்வளவு புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம். பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தினந்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். உங்களுக்கு புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆரஞ்சியை முடிச்சாலும் திங்க முடியும், சொல்ல சொல்லையாவது திங்க முடியும். அதே மாதிரி புஸ்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புஸ்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை. சரி, எழுத்தாளனா இருக்கிறா, எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல. நான் உண்மை சொல்லணும்ல, அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளர் சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம், அருள் ராமநாதன் உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அருள் ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு. பிரேமா பிரசுரம் அவரோடது, அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன். டி கே பகவதி, டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்கப்போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அருள் ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளியில கரெக்டா அருள் ராமநாதன் வீட்டுக்கு வந்துருவார். இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன். அப்போ அவர் சொன்னாரு, சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி, நான் அந்த ராஜராஜ சோழன் எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்துல, பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும். எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை, நான் எவ்வளவு சொல்லி இல்லை பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒன்றும் முடியல. இந்த கடைசியில் நான் ராஜராஜ சோழன் எழுதினா அது அவ்வளவு தகவல் போட்டு போட்டுச்ச ஒழிய எனக்கு அதில் ஒண்ணுமே பணம் வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முக ஆட்சியில சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு, என்ன ரேட்டு கேட்குறீங்க அப்படின்னு பேசுனேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொட்டகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லாம் விளம்பரம் பண்ணேன், இதுவரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன். என் மனசுல அப்பதான் பச்சுன்னு விட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு, அப்ப அருராமநகர் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும். அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளனாக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனே பதிப்பக உரிமையாளராகவும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. எல்லா உண்மைகளையும் நான் சொல்லணும்ல, எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா, ஒரு பட்டு வேஷ்டி கொடுங்க.